தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி சதல தஜ்ஜனு சதலு தஜ்ஜினி சதினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனுதா.